நெஞ்சில் விழுந்தது. ஹ பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம். ஜெயிப்பது நிஜம். தக்கிட்ட தக்க தீமி தா தீம் தக்கிட்ட தக்க தீமி தா தீம் தக்கிட்ட தக்க தீமி தா தீம் தக்கிட்ட.